பாத்து ஜமுனக்கு தட்டு பரு ஜமுனக்கு தட்டு பரு நீரத்த கரத்த ஊட்ட நீரத்த கரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஐசி சந்திர தப்பன் திக்கு நாட்டு திக்கு நாட்டு திக்கு திக்கு தோதிக்கு தோதிக்கு திக்கு ராம் தத்த